i dore ni mabie iriteli gie kaashtak u mihi katate ama dahar edahelini bindu bindu daham mihir hadpina meru sore karai dorin dor patruwa pahan karana hadamandala kan kalu rasa gangule ஓ ஏ வினக்கப்னவு ஒப்பு திமுத்து ரேடியோவு